0: தான் மொட்டிமலா
1: சை பால்
0: கஜா பபலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: வரது புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சரலகா மீ ஆரோக்கியానికి శ్రీ ఓభిలాషి சை பால்
3: Anubhav's Institute of Technology for Women's in Autonomous College, KTPS Road, Palwancha. Jilla Lune Ekaika Mahila Engineering Kalashala. Diploma B.Tech Kursulto Patu Hostel Saukiryam. Nanyamena Vidya 100% Placement. Mi Ammayala Ujjwala Bhavishyat.